ங்கைப்பாங்கவா சவம் கார்ஜாஞ்சகத்துவாயுறாங் முங்கலனங்கா அருவங் சாக்ராங் நிலை கிரிசா சுகோனும் துவங் த தயாரித்தோ ஏங்க பம்பியங் பிரியங் துவா துவாயி ரொதிசா அண்ணா dalam go lemang redup redup renau do dawup nya dua keba tubuh kengarintai tuai batang aun wop